போய் ரெண்டு நாள் கையூறி இத்தனை ஆயிரம் கண் இந்த கியூல வைப்பான் எம நானுக்கோ இருப்பாங்க கம்மி நிறச்சிருக்குன்னு தொகையை பாரு நிறச்சிருக்குன்னு தொகையை ஆயிரத்தன் ட்ரெயின் கியூ விற்பான் எவன் ஆயிடுவேன்.